அண்ணா ஷையாகிறத ஆமைக்கு உண்டு. ஆடைக்கு போது விருப்பகரினது தொந்து ஆ கழுவரின் மாத்தா வெறி பத்துது விரணின் ரஷணை மல்தா மாத்திரத்து விரணின் கைக்கஞ்சின ரஷணை மல்தேயான விரணின் அக்ரஹரகு தாய பொக்கியது கழுவேறு இந்த ஆலோசனை மல்த்துண்டா ஸ்ரீமந்தர்ன இல்லடிக பொக்குன உண்டு பனவு பத்தொய் திக்கு விரணல் பதாத உண்டு ஆண்டலா பொக்கியரத்தா அப்ப கண்டா தாதனா ஒஞ்சி ஆவந்தினவு ஆப்புடு பரப்புனஞ்சின எச்செல்மே ஆபுர்த்துக்கு எங்காது போண்டு இஜ்ஜண்டா திரௌபதின எங்களு மதுமாது பத்துனஞ்சின சந்தர்ப்படு தேவமு நிக்கலாய் நஞ்சினா நாரதிரு பத்து பண்ணி நஞ்சினா பாத்தேரா நிக்கல சம்சாரா சுந்தோப சுந்தரல காயரபல்லி ஐந்து ஜன கண்ணன்யல்லைக்கு ஒஞ்சி புடெதி அஞ்சாது ருத்தரூபடு ஆலின நிகழ் ஆளோடு ஒன்று பண்டேரு ஒரி ஒரி ஒஞ்சொஞ்சி வருஷா ஆலோட்டுக்கு சம்சாரமல் போடு வந்து ஒஞ்சி வேலை ஆ பொறுத்துடு நனொரி அக்கெல்லாம் ஏகாந்த பங்கம் அழுத்துண்டா ஆய பதினாறு வருஷ தீர்த்த யாத்திரை மல் போடு பனிப்பினச்சு நம்ம கொஞ்சம் சர்த்தன்னு பண்டேரு இங்கு மாதாய்க்கு ஒத்தோண்டா ஆண்டா ஈ பிரணின ரஷணை மல்புனச்சின பொறுத்துடு அவன் மாத ஆலோசனை மல்பெற சாத்தியா வந்தே ஷையாகாரனு கடத்துது எங்க போடாண்டு தும்முடு எங்கடி கட்டு உண்டு இருளுத பொறுத்துடு ஆயுத தாரணை மல்புடுந்தாண்டா அண்ணன அனுமதிக்கே தோனுடு உந்து ஆப்பிற்காரனே அன்னட பண்டுதேயான பிதட்னாயே ஆண்டா ஏகாந்த பங்க மல்த்தி அந்தத்தா மல்த்தினஞ்சின தப்புக்கு பரிமார்ஜனை ஆவடு அஞ்சாது பதில் பாத்திரந்தே யான தீர்த்த யாத்திரைக்கு பிதாடியே ஆபுரத்துடைய நான் தடைப்பேற துயர் என்ன பறையடிக்குழு முக்கம் எக்கியல்லு அண்ணனே பண்டி கோபிராமண இதரக்ஷணிக்கு போட்டு மல்த்தினஞ்சின கெல்சாத்தா இட்டு தால ஆப்பூஜ மக பண்டுது ஆண்டா யானைக்கு ஒத்தோஞ்சி கடைக்கு அண்ணனே பண்டி எட்டே காரியக்கு போடாது ஈ கெல்ச மல்த்தினடு தாவரா பதினாறு வருஷம் அதை பிடிச்சி அவன் ஒஞ்சு வருஷம் டே மல்த்து முகித்து பலாது பண்டீர் எட்டே மதிப்பு உந்து பண்ணு யான் தீர்த்தாட்டனிக்கு பிதட்னி ஈ வஞ்சி புண்ணிய காரியகு பிதர் நஞ்சின பொறுத்துடு க்ஷேத்திர தர்சன மல்பு நஞ்சின பொறுத்துடுது ஒல்படுது சுரு மல்புனே இந்த ஆலோசனை மல்புனகா எங்கு நெம்பாயினி பவித்திரவாயி நஞ்சின கங்கா துவாரா தயப்பண்ட கங்காதேவிகளா எங்கெல்லாம் மன தரக்குலா பாரி பொருளுத வச்சு சம்பந்தம் உண்டு கொஞ்சி காலடு பிரம்மசாபகுலகாய் நினச்சின கங்கா மாதே எங்கெல்ல குலத்த ஹிரியராய் சந்தனு சக்கரவர்த்தியின் மதுமே அது இனி எங்கெல்ல குலபெலகிற காரண ஆய் நினச்சின மகாமாதே அஞ்சாது காஷி க்ஷேத்திரடு கங்காத்வாரத முகாந்திரனே என்ன தீர்த்தாட்டனை சுருமல்போடு பற்பனஞ்சின காரணகு கங்கா பவானின நடக்கியான போயினாயே ஆண்ட தானு வஞ்சி என்னண்டா விதி பேத்தனே என்னு பனிப்பில கொனே யானு கங்கெடு மீயோந்தி புனஞ்சின பொறுத்துடு ஏரோ காரடு பத்தது ஒய்த்தில காண்டு ஓடிக்கு போயனே கொத்தாய்ஜி கண்ணு புலது தூனகா நாகலோக்கொடு யானித்தே அப்பக ஏரப்பயனோட ஒய்த்தொந்து பத்தினேந்து கேண்டா கொஞ்சி பொருளுத பொண்ணு ஆ பொண்ணு மகள் ஏறுந்துக்கு என்னகா நாகராஜன மகள் உலூச்சின்னு பண்டாளு அக்னிதேவரு சாட்சியாது மதுமே ஒடு பண்டுது பண்ணகா நாகேர்ன ஆச்சாரகு பிரகாரவாது மதுமே அவடே பத்துண்டு கொஞ்சி இருளுனியான அல்ப கலையே நாகேர்னா கொஞ்சி பௌஷா குலத்த சம்பிரதாயனா தாதனா கொத்திஜி சத்யோ ஜாத்தி ஆயினஞ்சு கொஞ்சம் மகே புட்டி எங்க புட்டி சாத்துக்கு எல்லிய பாலாது தோஜினாயே என்ன எதையத்தரகு உழைப்பு நஞ்சின மகே ஆயே ஆக இராவந்தி

மாத்திரல வன் பேரு கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யான நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏனொந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தப்பதுக்கு.

0: விருதுகளுக்காக நேர பிரச்சார காரியக்கிரமம் இன்று சசி 4 கண்டிப்பா 5 கண்டிப்பே பாகவாசி வைகை பாகம் அவைவரி கடிநாடு தலாமே டாக்டர் வாணிஸ்ரீ பாசாசன் கரிமன் சுன்சி 6 6 2 0 4 9 4 9
1: ಇದೇ ರೇಡಿಯೋ ಜೀವನ 107.8 FM ಮತ್ತೆ ಬರುವ

மாத்திரல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

மாத்திரல வன் பேரு கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில பண்ணுவானது ஏரைகளை கொட்டி யான நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தப்பத்துக்கு.